0: சோஹந்த்
1: சோபஹர் அனந்த்
0: கட்கட்
1: வியாபரேஹா பகவந்த்
0: தர்மமஹ
1: ஆகாஷ் பியா
0: அர்பலோ.